0: ஓலச்சக்கரம் அத்தங்கட்டால் ஓடி கூடும் கும்மாட்டி,
1: ஓலச்சக்கரம் அத்தங்கட்டால் ஓடி கூடும் கும்மாட்டி,
0: எத்தாங்கும்பத்தை இளம்புள்ளிங்க எத்தி